0: என்னது நம்ம தாடி பையன் ஜெரியோட வாடா, ரொம்ப கஷ்டம் இப்படி வாடுற.
1: கடிக்கான் பெற்ற தம்ம துரக்கனே, கடிகான் பெற்றாத்த மதுரக்கணி, அணியான் பெற்றாத்த கனகமணி, சசரி சனி சனி ததனி தமகரி சகடிக்கான் சரி கடிக்கான் சரி கரி கடிக்கான் பெற்றாத்த மதுர மதுரக்கணி.
0: எப்படி இருக்கு?